ஜனம்த வைட்டமின் பி மப்புங்பான யாவே மரமசின வைட்டமின் சி வாட்பமி சிங்த ஜனம் சாவத யாம்ன ஹேன கனை சிஜினபகி மவுங்ன சனம் கிராம் தரானிட்டோய் சுகாயிரக சங்கோம் லிட்டர் மக்காய்க கீர் ஹௌரக சாரபதி தமோயி லைனா தாத்து லஹோ அரிப புக் லேங்ப தின்ப நுங்சிக்கி லைனா அமசுங் ஹராயாம் ஹராத யாம்ன கனை.

0: தாஞ்செடி வைசேசி அசிர புன்சி ஃபில்மசிதகி மயாங்லம்பம் சரச்சந்திரன சைரேங்பா ngakpigani மயாங்லம்பம் சரச்சந்திரகி கொஞ்சல்தா லோகேந்திரோன சைரேங்பா அமதி சரச்சந்திர மசாமக்ன சைராங்பா ஃபில்ம் சைனி இசேசிபு குய்தான கண்பிரக்லிப மரபசின ஹிசம் அஜேம் பாசோய் பார்ட் ஃபோர் லை ஹராபுங் மனா.
1: Hey, still stuck on old car? Switch to smarter fuel with more savings with Victoris SCNG. It's smarter because it gives an impressive 27.02 km per kg mileage and has underbody CNG tank, so you don't compromise on boot space. More savings because you get offers up to 80,000 and on exchange of your old car. So hurry and book now. Visit your nearest Maruti Suzuki Arena showroom today. TNC apply.

0: ஹாய், நோய் போ கண்ணா கண்ணா லேஜின் ஹே, ஹாய் போயாய் நம்ம கதாய் லேஜின் ஹே, நோங் ஹாக் லாவ் சி தா ட்ரோ நோய் போ இஹி கதாய் சப் பஜாம் ந தோ சி ஹாய் நீ நே நோங் சி முக்கும் குட்டாவ ஹௌரே நே சே ஹாய் நோய் போ கதா கதா ஜ லேஜின் ஹே
1: கரி தோர கே பாஜியா அது கண்ண லாவ் ரி போ
0: இஹி நோங் சு கண்ண ஹாக் லாவ் சி பு நோய் போ தா ட்ரோ ஹா இசிங் மைசிங் காசி கர ஜாசி லோங் நோ தோமே நூங் தாது தன இசிங் வானே ரிசிபு நோய் பு கங்தரோ பா ஹா நூங் பு மம்மம் கேசி யங்னே சி தோ தோ ஹைரி கேசி தோ நூங் சி முக்கு முக்கு தாப ஹௌரே மி போயாய் நங் போ
1: கைசு தாரோ பை பாசி
0: ஹைமா அசு காக் லாவ் நோ தோ ரிசிபு தாரோ ஹைரி சிபு கரி நோனே ஹே நங் போ
1: ஹையங் வத பாசி தாரோ பை கஷோ
0: நோய் மங்காய் ரே நே பந்தி சே ஹா யாம் நே கங்கரே பா
1: நூங் தாவ தி லாயரே தன பாசி நுங்சான செகா அக்காயின சார் அதுவும் ஹைதோ கொதும் ஹோ ஹோரே
0: ஹோயின் ஹே போயா நங்க ஹாய் கும்பதுனா ஹாய்போ ஹைதோரப்ப ஹோரின் ஹே ஹவுசிக்த காக் லாவுதுன தோனம்பதுகா
1: அயின் ஹாரிசினே விபாஜி நுங் சுக்தா தாருவாயபா தாரபசுனே ங்க பதத் பதத் தருமக அதும் மேத்த தோக்கினே விபாஜி
0: கரினோ கங்க்ரேஹே சாசா ஜுக்சி ஜுக்தாம் தி தோரேகு நிங்தம் தா பங்கி கயா இங்கக்ட்ரே சிதபு கரினோப தோக்துரிசி
1: தோ நோங் சுகதோ மத்தம்தனனே நோங் சுகதா இங்கதோ மத்தம்தனனே இங்க்ரிபசே மசி மரம் யாம்ல ஏபாசி
0: கரி மரம் நோனி அதுபோ போயா
1: அதுபோரோ பாசி உவா யந்தப்பா உமங்வாவன் கோக்தோப்பா சிங்மாய் தெம்தோக்லகனே பாம்லோ உபா அசினி சிங்வம் மரம் கயா சிதகினினே பாசி மத்தம் கரலைரதி அகோகி பிரிதிவியசே அசும் அசும் சாப ஹிங்கலத்துன தவாய் பான்ப அமாத்தலைப உராரோ புனம முட்டிப யாரி போனி பாசி அதுனே ஊ அம யாலபதி ஊ அம தாசல்லு ஹரிசி
0: இப்பா பாப் தாரி ஹை போயே ஹாக்சு ஹாமன் கரேமா கனான பு மான் மான நிங்ப பங்தௌத தௌனே சிங் கங்தே மைத்தால் கங்தி கனாகி உப்பு காங்தோன் சல்லிப புனம ஊ யாலகி சீசன் அரிப ஹாக்தனிதோ தாஜின்பதி கரத யந்தத்பன ஹேல கனானபு கராய்தி காமங்கம் ஓகம்னோதேமு
1: நிங்கம் தாகி மத்தம்த பாஜி மியோய் பை குயினா பாக்ஷன சீசன் அரிப மைத்தால் சிபு கதாய் தெய்னோப சிங்மாந்த ஊ யாலக செம்பக் பங்காக்தனி
0: சுமீனே
1: ஐ குயினதி நோங் தாதி நோங் தாதி ஹைப மாஜி தாபு தாமன் கரபனித
0: நங் ஹைப சுமி ஹேபோ ஹௌஜி கி மதோதுதி ஹைது ஹைதரோ போய் நீங்குரேனி ஐதி கயா தூன மாங்க கேஜே
1: மஹூக்ஷாகி கல்சே அசும் அசும் கைசல்லப்ல சாங்க உசியக் வயா பும்ப லைபம் லைரக்ட்ரபன்சினே பாசி
0: ஹுயினி மத்தம் மமத குல்லக்த இ ஹவ ஜகாத லம்ஹுய் கைசால் மரங் கைன் லேர்மி நுங்தில் போபோப்த யன காத லம்ஹுய் க கோங்கி போனி நானு யென் லோரம்ப யா போன்தி கைசால் ந மகோ நங் கைர க சீலிப
1: தோ தோ அதுனே பாசி ஹௌசிக் தினே மது பும்பது அமாத்த லைத்ரி மீன குங்க தாசிலக்ப உவானக கோக்சிலக்பக லம்ஹுய் கைசால் மசகுகே ஹைப அமத்த பங்லத்ரி
0: சுமி
1: மசித நத்தியத தாங்ல தாங்லப லம்லக்கி சா உசி கயா உப பங்ஜிலக்ரி பாஜி
0: பாஜி
1: கோயி மத்தம்தி லாயரதன ஐ கோயின அங்காங் உயிரிங்கை மகா தங்ப இங்கோலசே இ ஹௌரிங்கைத லம்யென் மகோன் சாரமிது மது புன மக்சிங்து ஹசி அமத்த உகிதிரேதன பாஜி
0: ஐ கோயின நஹா உயிரிங்கை வைத்தோ சிங்கோல் லங்கோல் சிங்கோல் காசி கையிலே மி போனினே ஹௌசிக்தி மச உபு பங்கிதிரே
1: மஹோக்ஷா லாயிரே மி இமான பீபா தாங்லப லம்சே தைமங்மி எக்கோயின் மங்கன் மனே பாசி
0: நங்ன ஹைப சுமி ஹே போயாய் லமுஹி கைசால் காய்து தீபித கரிது உப நத்தன உப பங்கிரேபோ
1: சுமி பாசி மது புனமத்தோ ngak சேனனபனி ஜு ஹைதன இரோ சேமத லைரிப அதுக கைபுல் லம்சாங் நேஷனல் பார்க்கா ஹைதன கோமேன தமிசி அக்கோகி மணிப்பூர் நத்தன பிரித்திவி அத்தை மஃம் அமத்தத பங்கப சங்காய் ஹைப சஜி மகல்சே ஹௌசி கைபுல் லம்சாவுத லை அசுக்கன ngak சேலிப மஃம் சிதகிசு சாதான் மன அது தௌரே அதா தௌரே ஹைதன பானை காயன கபட ஹேகி யௌரிப சினி பாசி
0: கங்க்ரேதை புங்க தௌதௌசி மியோய் பை கோசே ஞான்தி யௌமந்தர்ப ஜானி ஹே ஐ கங்தி மி கங்தி மசா மசாகித கண்போ ஓய்ன தௌரதன பரே பரே அது இபாசு லபுக்து கரம் தௌரி அமுத்து ஏங்கோ கிகே 아, 능 용상음 고.
1: 어, 호이바지.

0: ஹலோ ஹலோ குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் கி தௌரம்னி தராம் நோக்சரி கனாய் பீரபனோ குட்
1: ஆஃப்டர்நூன்
0: ஹோய் கரி வாஃபம் புகட்பினிங்பனோ நிஞ்சபிங் அசிகி தௌரம்சித
1: ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯅꯤꯡꯖꯕꯤꯒꯤ ꯏꯆꯥꯁꯦ ꯊꯥ ꯀꯌꯥ ꯁꯨꯔꯕ? ꯆꯍꯤ ꯀꯌꯥ ꯍꯥꯏꯔꯕ?
0: ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍ